0: மர்மே பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
2: Aaron.
3: Biakna, Judah, Capella Vo, Meyuda, Rap Knowledge, The Akbar, Souls of Africa, Jungle Bell.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ பியும் ஏக்கிறே வேர் குவாரோ
0: மார் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ